தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தரி ததன தஜ்ஜனு தஜனு தத்துமி ததுமி தச்சனு தட்டு தரித தனத தனுத தினித்த தகனு தம்.